0: நல்ல குயாடும் டப்பும் கூட குரு இல்லுவார் அவடித்தான் திஞ்சு டப்ப அவடித்தான் ஒவ்வொங்க அக்சுக்கட்டியாக நல்லங் மதி இகம் உனிக்காக்டுவாரி ஹியுள்ளப்பாம் உனிக்காக்டுவாக்கி அத்தஞ்சி உனிக்காக்டுவாரி டப்ப உனிக்காக்டுவாரி தாக்குவாகும் தன்னகம் திரியனியாம் உப்பிக்குவார்கள் தாக்குவாங்க தசியுக்கோட்டான சிஞாகோட்டும் திரியனியா உப்பிக்குவாக உகாட்டிவா சிஞுக்தாக்டுவா சிஞுக்தாக்டுவாக பினாசி திரியனாக்கோ உக்காட்டிவா நிற்பகத்தியா பினாசி தம்பசிஞ்சரம் நிற்கும் நாரக்தாவியக்கு தாய்மன்னர் ஜோசியோட்டுங்க இல்லித்து விஜாசுங்க இல்லிகாட்டு இலாசிமையகம் தன்னகம் திரியனா உக்கன்னப்போம் கிட்டுமாவே இல்லைங்க காமாவுக்காக சின்னப்போ அக்சல்ல குண்டங்கிலா தன்னகோ துரியனாக்கிக்கு பங்காளி சிக்கலுன்னு உப்பிச்சுவாக உக்காட்டுனே அன்ன கணக்கு துணி குருஜாக்கா கட்டப்போ மலிச்சாக்கா ஆகிட்டுனே அங்குடத்துனே உங்களுக்கு கிக்குன்னு புரட்டுனே உப்பிச்சுவாகும் நிற்பாக்சிவோம் அணிப்பியாரி ஞாபகம் தெரியனாக உட்கார்ந்து சுனாபடிக்கு அஞ்சு விஜயகாசு தாவுங்க இங்குட்டி விட மாவுன அணி அவனை இலக்கம் இல்லை உப்பிச்சுவாகும் நிற்பட்ட விஜாவுடாசு தெரியாது தவிர சுவிட்சுமே தேவன் நிற்காக்கோடி ஜாசிவங்க தவ சிந்தும் நிற்குமா தவ இக்குமராங்க அச்சு உச்சு துமுச்சு இவன் காமத்தியாக இருக்கிறோம் பிசுக்சரகத்தை உங்க நிற்குமா உக்கோ சிந்துமா சிக்கிஞ்சிலுக்கிறேன் கிங்கும் மீறாமி தாய் உக்காக்கிறேன் தாய்க்காக அச்சு இல்லை கிங்குடி இல்லை இட்டுவாக்கும் போது தாய்க்கு துட்டு விட்டா கும்பிடுவோம் தாய்க்கு தசியோக்டாவும் நிற்குமா டக்கங்கையாகும் நிற்குமா பிசுக்கிறேன்
1: தவ திருத்திகளையும் அமைக்கும் உணவு அடைத்தியாக்கும் நிறுத்துறீங்களோ ஆக்டிவ் யாக்கும் நிறுத்தி உணவு மிம்மகி திருப்பி மகிழ்ச்சியும் அன்னவாயத்தியாக்கும் சீதாமி அள்ளின் தாத்தியாக்கும் வரும் சீத்த கட்டாங்க சிவகிவங்க தாய் சிவாரி மிகவும் இல்லுறீங்களோ காவியமாஞ்சாவது நங்மையாங்க இல்லாத நங்மக்தி தாங்க அக்கம் சொல்ல கவனம் காவியமயோட அம்மரவ தப்பு உயர் மிகட்ட திங்கும் மிகமும் தாய் உமையாட்டு இன்னாலும் சாட்சியாங்க புகழாடலாங்க திங்கும் மிக சிமல்லுடைய சாட்சியோடு சுட்டாங்க இக்கிஞ்சுமா இப்போ சிகிச்சை சிந்திக்காவது இல்லையம்மா синдигаадгэнэрлуга тубаартаарлуга тикиннаттэго аамаахсуртаарэ аамаруартуксаамэтчугэр натти оксумана паамаккутэга аамангуаарэрэнна таймаалларэрсимагэбума Käymä. Tänne ikkumakko tein joulutua, mitä oksimakam, ikkumain taktua aloittamaan. Siku on tehnyt sekataan esimakin itseaksu. Ammatam siku joutuin takaa juvara uimua. Ujakkani itju taktua aloittamaan. Even if you talk to Pulana, son of a day, you call it just to our own weird. We are cutting it off to our earth. Time is always here with a kind of oxymoron. Not even go out just to. I'm going to go to the house. Maurik to Harry, Kavi, Maurik to Riman, Uzio, Tarasuiman, and the Tarasuiman, Maurik to Harry, Sura, Maurik to Harry, I'm going to go to the house. I'm not sure if you're going to be able to do it.
2: Nokkaviksatinut tikitoyerumigatta nipitoqaite tusarne qattarmata qauppat ullutuinnaunermat oqaraqarnaunaraarmingmat wanmingnaraqpat nillilaarmiyugut qauppat ta qauppat tusarsaulermigut tattaoq unnoqattearnerpuse